0: सुनो 91.7 FM Qatar's favorite radio station.
1: கத்தர்லி ஏற்றவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ் ஏற்றவும் வலிய ஓஃபருகள்
2: ஷாப்பிங்கின் இனி ஒரொற்ற பேரு நெஸ்டோ
1: ஜி சி சி மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கராஃபில் துறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
3: ഹലോ എവറി വൺ, ഞാൻ നിങ്ങളുടെ സ്വന്തം ഷാൻ റഹ്മാൻ.
4: യു ആർ ലിസ്ണിംഗ് ടു
3: റേഡിയോ സുനോ 91.7. കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂടാ.
2: മലയാളത്തിലെ മെലഡി ഗാനങ്ങളുടെയും തകർപ്പൻ ഗാനങ്ങളുടെയും ആറാം തമ്പുരാൻ എം ജി ശ്രീകുമാർ
5: ഖത്തറിൽ ലൈവ് ആയി.
2: Sky Media and The Sound of South presents Victoria Gold Ponnonam with

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: brought to you by
1: அத்திரமணக்கின் கத்தரில் அசரன்ஸ் அப்போ சித்ரா அண்ட் பர்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின் விவிதப் பாகங்களிலேக்கு எத்தனும் கால் 5500-4998
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கூ 7788-0304
0: in association with
3: Badiha Car Accessories, Altumama, your complete destination for premium car care. Call 6007124. Ningalude vandikku vendathellam oru tikkodukil.

வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் என் இனிய தமிழ் மக்களே. வெல்கம் டு ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ, இது உங்க ரேடியோ சுனோ. வீக்கெண்ட் வந்தாலே நம்ம ஊர்ல ரெண்டு பேர் தான் பிஸியா இருப்பாங்க. ஒன்னே இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க, இன்னொருத்தவங்க வீக்கெண்ட் என்ன மூவி பார்க்கலாம்னு ஓடிடி ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கவங்க. படம் பாக்குறத விட அந்த படத்தை சூஸ் பண்ற வழி இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசியில எந்த படத்தையுமே பார்க்காம நாளைக்கு பாத்துக்கலான்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பட் கவலையே வேண்டாம், காலிவுட் தமிழ் சினிமால அலசி ஆராய்ஞ்சு எல்லா அப்டேட்டும் எடுத்து வந்திருக்கேன். எந்த படத்தை பார்க்கலாம், எந்த படத்தை அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி எல்லா அப்டேட்டையும் ஒரே ஷோல கேட்கணும்னா ஸ்டே டியூன் டு ஃபில்டர் காஃபி. எதுக்காக ஓடுறோம்னே தெரியாத வாழ்க்கையில கொஞ்சம் ஓரமா நின்னு உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷனா ஒரு பாட்டை கேட்டு நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். கீப் லிசனிங், எங்கேயே போகாதீங்க. பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் டு ஃபில்டர் காஃபி வித் மீ. நவ ஆர்ஜே யஷோ, இது ரேடியோ சுரோ.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
1: Filter Coffee, welcome back, welcome back to the show. It is Filter Coffee with me now, RJ Yasho, only on Radio Suno. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில பல சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த அப்டேட்டா கொஞ்சம் காமெடி டோஸ் கலந்த மாதிரி ஒரு அப்டேட் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம தமிழ் சினிமால வந்து பல எவர்கிரீன் காமெடி கோம்போ இருக்காங்க. கவுண்டமணி செந்தில் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோம்போனா பிரபுதேவா வடிவேலு. இந்த ரெண்டு பேர் பேரை சொன்னாலே காமெடி, டான்ஸ், டைமிங், பாடி லாங்குவேஜ்னு பல விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமா நம்ம வந்து சைல்ட்ஹுட்ல ரிப்பீட் மோட்ல பார்த்த பல காமெடி சீன்ஸ இன்னைக்கு பார்த்தாலும் அதே மாதிரி சிரிச்சுட்டே இருப்போம்.
2: ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு, பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். அப்புறம் 20 க்ரோஸ் லாஸ்ட்மா, அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சாய் ஹாய் மணி கம் டுடே கோட் மாரையா.
1: இப்போ அந்த லெஜெண்டரி காம்பினேஷன் மறுபடியும் திரும்ப வந்திருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா ஜாம்பி மூட்ல பேங் பேங்னு டைட்டிலோட ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்துல பிரபுதேவா அண்ட் வடிவேலு காம்பினேஷன் டைரக்ட் பண்ணிருக்காரு சாம் ரோட்ரிகஸ், அதே மாதிரி மியூசிக் பண்ணிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பல டவுட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஜாம்பி படமா, காமெடி படமா, இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாம்பிஸா வந்து நம்மளை பயமுறுத்த போறாங்களான்ற மாதிரி பல டவுட் வரும். பட் இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாலிவுட் டச்லாம் இருக்கு. ஏன்னா ஹாலிவுட்ல நிறைய ஜாம்பி படம்லாம் பார்த்துருப்பீங்க. வல்கானோ, லாவா, டேஞ்சரஸ் லொகேஷன், ஜாம்பிஸ், இந்த மாதிரி படங்கள் மாதிரி கொஞ்சம் த்ரில்லர் ஃபீல் இருந்தாலும் கேமரா எப்பெல்லாம் வடிவேல் சார் பக்கம் திரும்புதோ அப்போ வந்து அந்த த்ரில்லர் வந்து காமெடியா கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா வடிவேல் சார் வந்து பாடி லாங்குவேஜ்லயே ஸ்கோர் பண்ணிடுவார். அதனால இந்த படத்துலயும் அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான அம்சங்கள்லாம் இருக்கு. அதான் அவரோட ஸ்பெஷல் பவர். அண்ட் முக்கியமா பிரபுதேவா சாரும் வடிவேல் சாரும் சேர்ந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா 25 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்களாம். அதனால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2K kids மட்டும் கிடையாது, 90s kids பாத்தீங்கன்னா அந்த காம்போ மேல ஒரு ஸ்பெஷல் எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீசருக்கு அப்புறமா இன்னொரு காலிவுட்ல வந்து இன்னொரு புதுவிதமான முயற்சியா அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். பேங் பேங் டைட்டில் வச்சிருக்காங்க. படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஷூட்டிங்கும் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா அண்ட் மலேசியால தான் நடந்திருக்கான். ஷூட்டிங் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஆனா ட்ரெய்லரும் ரிலீஸ் டேட்டும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சோ பிரபுதேவாவோட ஸ்பீடு, வடிவேல் சாரோட காமெடி டைமிங், நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட BGM மியூசிக்ல இந்த படம் கூடிய சீக்கிரம் குக் பண்ணி தயாரா இருக்கும் நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி யுவன் சாரோட சாங்கையும் கேட்டு நம்ம ஷோவை கன்னியூ பண்ணலாம் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க RJ யஷு, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാൻഡ് പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴുവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
1: Welcome back to the show. It's the Filter Coffee with me now, RJ Yasho, only on Radio Suno. நம்ம தமிழ் சினிமால ஒரு டயலாக் இருக்கு, ட்ரை பண்ணாம ஃபெயில் ஆகுறது தப்பு, ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுறது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தளபதி விஷால் இருக்கார் இல்லையா, விஷாலுக்கு இந்த டயலாக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷால் நடிச்சு அவரே டைரக்ட் பண்ண படம் தான் மகுடம். இந்த படத்தை பத்தி நம்ம ஷோல பேசியிருக்கோம். அந்த படம் பத்தி ஒரு ஷாக்கிங் அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா புரட்சி தளபதியின் முயற்சி தோல்வி அடைந்துள்ளது. மேட்ரு என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீக் கூட அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது மகுடம் மூவி விஷால் பாத்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. படத்துல வந்து மனுஷன் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, ஆனா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பாக்காதவங்க நிறைய அப்டேட் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்க்காம விட்டுருப்பீங்க. 35 இயர்ஸா சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷாலுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஆக்டர் விஷாலுக்கு மட்டும் இல்ல, டைரக்டர் விஷாலுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன் ப்ராஜெக்ட். ஆனாலும் ரிலீஸுக்கு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் இருக்கு. ஏன்னா பாக்ஸ் ஆபீஸ் இன்ஃபர்மேஷன் படி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லயே படம் வந்து பாத்தீங்கன்னா 2 crore கூட 2 crore இந்தியன் ரூபியை கூட தாண்டாம படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொதப்பலா இருக்கான். இதனால வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு பெரிய ஒரு லாஸா இருக்கலாம்னு லேட்டஸ்டா ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. பட் ஒன் திங், சினிமாவை பொறுத்த வரைக்கும் தோல்வி வெற்றின்றது சகஜமான விஷயம் தான். ஏன்னா சினிமாவில வந்து ஃபெயிலியர் வந்துச்சுன்னா கெரியர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஃபிளாப் ஆகலாம், ஹிட் ஆகலாம், ஆனா ஹீரோ வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி படம் பாக்குறது ஈஸி, ஆனா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்.

அவரே நடிச்சிருக்க படம் மகுடம் திரைப்படம் அது வந்து படுதோல்வி அடைந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. பட் பரவாயில்ல, விஷாலோட அடுத்த திரைப்படம் அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது, அடுத்து என்ன மாதிரி படங்கள் நடிக்க போறாருன்ற மாதிரி அப்டேட் வந்தா கண்டிப்பா நம்ம ஷோல ஷேர் பண்றேன். அது வரைக்கும் ஃபெயிலியரை பத்தி பேசி பேசி நம்ம ஃபில்டர் காஃபியோட மூடே கொஞ்சம் சீரியஸா மாறிட்டு இருக்குல்ல, அதனால கஷ்டம் வரும்போதெல்லாம் காஃபில கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்றேங்க. மீண்டும் ஜாயின் பண்ணலாம், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: association with
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. ഇൻസിഡിയൻ കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി ഇൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: Welcome back, welcome back to the show. My dear makale, the filter coffee with me now. RJ Yasho, only on radio, so no. வீக்கெண்ட் அதுவுமா நம்ம மைண்ட்ல ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன் தான். ஒன்னு, என்ன சாப்பிடலாம்? ரெண்டாவது க்வெஸ்சன், என்ன மூவி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரொம்ப ஈஸிங்க. வீக்கெண்ட் அதுவுமா என்ன சாப்பிடலாம்னு கேட்டா எல்லாரும் பிரியாணின்னு சூஸ் பண்ண போறீங்க. செகண்ட் க்வெஸ்சன் தான் கொஞ்சம் டஃபான க்வெஸ்சனுங்க. என்ன மூவி பார்க்கலாம்னு கேட்டா அந்த படத்தோட ரேட்டிங் பார்த்து, ரிவ்யூஸ் பார்த்து அந்த படத்தை சூஸ் பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும். பட் கவலையே வேணாம், என்னென்ன மூவிலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, படம் எப்படி இருக்குன்ற வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐனோன்ற மாதிரி நான் தான் இருக்கேன் இல்ல. சோ நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுவும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா மொத்தமா மூணு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மூவி பாத்தீங்கன்னா மொதராத்திரி. டைட்டிலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல, டைட்டிலுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த படத்தோட ஸ்டோரியும் இருக்கும்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
3: இந்த பாரடே மருது ஒரு சில சலுகையில அந்த புது மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுல முத இது இந்த மொதராத்திரி. ஏன் தெரியுமா? ஏன்னா அது மொதராத்திரி.
2: அடுத்த திரைப்படம் ஒன் மேன். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சங்ககிரி ராஜ்குமார் அவர் தான் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் தான் ஹீரோவும் நடிச்சிருக்காரு, அவரே தான் ப்ரொடியூசரும் பண்ணிருக்காரு. அதாவது டைரக்டரும் அவரே, ஹீரோவும் அவரே, ப்ரொடியூசரும் அவரே. சினிமால சொல்லுவாங்கல்ல ஒன் மேன் ஆமின்னு, அதுக்கு ஏத்த மாதிரி லிட்டரலி ஒன் மேன் டைட்டில் வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு திறமையான கலைஞர் தான் அந்த சங்ககிரி ராஜ்குமார். ஆல்ரெடி வெங்காயம்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, அந்த படம் மூலமா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாரு. இப்போ ஒன் மேன் படம் மூலமா என்ன மாதிரி மெசேஜ் சொல்ல வராருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மை டியர் சினிமா லவ்வர்ஸ், இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டார்ஸ் மூவி எதுவும் இல்லை, மொதராத்திரி அண்ட் ஒன் மேன் இந்த மாதிரி ரெண்டு திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஓடிடியில் பார்த்தீங்கன்னா பி ஆர் பிரேமா கல்யாணம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. மொத்தமாக மூணு திரைப்படங்கள், எந்த படத்துக்கு போகலாம், எந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டை நம்ம ஷோவில் கேட்க போகிறோம். பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் த ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் உங்கள் ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: ഫാഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ, വാൾവ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയില നാവും ആർജേ യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். ஒன்லி ஆன் ரேடியோ சுனோ. இவ்ளோ நாளா விஜய் சாரோட ஜனநாயகன் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் அட்டென்ஷனை விஜய் சார் ஃபேமிலி சைடு திருப்பலான் இருக்கேன். தளபதி விஜய் சாரோட சன் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணிருக்க சிக்மா மூவி படத்தோட ரிலீஸ் டேட்டை ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 2 வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா பண்ணிருக்காரு. அவரோட சேர்ந்து பரியா அப்துல்லா, ராஜு சுந்தரம் மாஸ்டர், அன்புதாசன், யோகி பாபு, சம்பத் ராஜன், ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாம மியூசிக் பாய் தமன் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்தோட காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசமா சுவாரஸ்யமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுறது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இனிஷியலி ஜூலை 31 தான் ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஜனநாயகன் மூவி ஜூலை 23 ரிலீஸ் பண்றதுனால இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 18 சொன்னாங்க. இப்போ ஃபைனலி அக்டோபர் 2 லாக் பண்ணிட்டாங்களாம். என்னடா அது, ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுல இவ்வளவு சிக்கலான்னு கேட்டீங்கன்னா, எஸ் சிக்கல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சினிமால வந்து ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்றது ஜஸ்ட் கேலண்டர்ல ஒரு டேட்டை மார்க் பண்ற மாதிரி கிடையாது. அதுக்கு வந்து தியேட்டர் ஃப்ரீயா இருக்கணும், பிசினஸ், அதர் பிக் ரிலீசஸ், ஆடியன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துதான் டிசைட் பண்ண முடியும். ஸ்பெஷலி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனுமே கொஞ்சம் ஹெவியா இருக்கு. செப்டம்பர் மந்த் ஆல்ரெடி பல மூவிஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு ரிலீஸுக்கு. அதே மாதிரி அக்டோபர் பிகினிங்லயும் பாத்தீங்கன்னா பல படங்கள் தியேட்டருக்கு வரும். இந்த மாதிரி ஹெவியான காம்படிஷன்ல சிக்மா படம் வந்து ஜெயிக்குமா தோக்குமான்ற பல கேள்விகள் ப்ரொடியூசர் மனசு இருக்கும். மியூசிக்ல ஒரு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு குட்டி விடை கொடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാൻഡ് പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ, വാൾവ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: Welcome back to the show. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയില ഉങ്ക ആർജെ യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். Only on radio suno. പാരീസ്ന്ന് சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஈஃபில் டவர், ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸ், காஃபி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ தமிழ் சினிமால பாரிஸ் கஃபே அப்படின்னு ஒரு படம் வரப்போகுதான். இந்த பாரிஸ் கஃபே மூவிய சாரத் சிலன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி படத்துல குரு சோமசுந்தரம் அண்ட் அனுமோல் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மலையாளம் மூவில ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துலயும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த பாரிஸ் கஃபே படத்துக்கும் பாரிஸ் சிட்டிக்கும் என்ன சம்பந்தம்னு மூவி டீம் கிட்ட கேட்டா அதை பத்தி எதுவும் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லிருக்காருனா, பெண்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறாது. இந்த மாதிரி வந்து விமனை ரெஸ்பெக்ட் பண்றது பத்தி படத்துல முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ பாரிஸ் கஃபே வந்து ஜஸ்ட் காஃபி குடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ற படமா இல்லாம காஃபியோட சேர்த்து கருத்தும் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ மை டியர் மக்களே, பாரிஸ் கஃபே மூவி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பாரிஸ் சிட்டிக்கு பிளைட் டிக்கெட் புக் பண்ணி சுத்தி பார்க்க பட்ஜெட் இல்லனாலும் பாரிஸ் கஃபே மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு சுட சுட வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் டு தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
1: Welcome back to the show, my dear makhle. The filter coffee, ஒரு பக்கா தமிழ் காலிவுட் filter coffee லனா உங்க RJ Yasho, only one radio suno. பாகுபலி ராஜமௌலியே மறுபடியும் பாகுபலி அளவுக்கு இன்னொரு படத்தை எடுக்க ட்ரை பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலா எடுக்க முடியுமா டவுட் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ராஜமௌலி படம்னாலே பான் இண்டியா லெவலுக்கு செலிப்ரேஷன் தானே. இப்போ ராஜமௌலி டைரக்ட் பண்ண மகேஷ் பாபு நடிச்சிட்டு இருக்காரு ஒரு படம். பாகுபலிக்கே டஃப் குடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதுதான் வாரணாசி. இந்த வாரணாசி மூவி பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கீரவாணி சார். உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியன் சினிமால RRR RRR படம் மூலமா ஆஸ்கார் வரைக்கும் போன மியூசிக் கம்போசர் தான் MM கீரவாணி சார். இப்போ வாரணாசி படத்தை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. படத்துல மொத்தமா 6 songs, 6 பாடல்கள் இருக்காம். ராஜமௌலி படம்னாலே யூஸ்வலி விஷுவல்ஸ், ஆக்ஷன், எமோஷன்ஸ் எல்லாமே கிராண்டா இருக்கும். ஆனா மியூசிக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் வேற லெவல் எக்ஸ்ட்ரா இருக்கும்.

வாரணாசியும் ஹிட்டான படமா மாறுமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீரவாணி சார் மியூசிக்ல RRR மூவியில இருந்து நாட்டுக்கூத்து ஆன் தி வே பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
1: Welcome back to the show, my dear makkale. You're listening to a pakka Tamil Hollywood filter coffee. Lana avunga RJ Yasho, only one radio suno.
2: Superstar yaarunnu keta chinna kulandaiyum sollu.
1: Superstar yaarunnu keta chinna kulandaiyum sollu nu solluvanga. Ippo andha chinna kulandaikku theriyadha oru matter solla poren. 51 years. Oru manusha cinema la 51 years a survive pandrathe periya achievement da. 51 varadangal kadandhalum innum theater la poi ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்க அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அபூர்வ ராகங்கள் படம் மூலமா சினிமாக்குள்ள வந்தார் ஒரு ஆக்டர். அந்த ஆக்டர் இப்போ 51 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அந்த ஜேர்னில வில்லனா, சப்போர்ட்டிங் ஆக்டரா, ஹீரோவா, சூப்பர் ஸ்டாரா, அண்ட் பைனலி தலைவரா நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இந்த 51 இயர்ஸ்ல ஜெனரேஷன் ஜெனரேஷனா பல ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஒரு ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ரஜினி சார் படம் பார்த்து வளர்ந்தாங்க. அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட டைலாக்ஸ் பேசி வளர்ந்தாங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன் ஜென்சி ரஜினி சாரோட வயசானாலும் அந்த அழகும் ஸ்டைலும் இன்னும் அப்படியே தான் இருக்குன்றது சும்மாவா சொன்னாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட 51 இயர்ஸ் மைல்ஸ்டோன ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்க தர்மன் படத்தோட செட்ல அந்த டீமோட சேர்ந்து கொண்டாடி இருக்காரு. படத்தோட டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து, சிம்ரன் மேம், ராஷிக் அண்ணா எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா சாருக்கு கேக் கட் பண்ணி கொண்டாடி இருக்காங்க. அந்த கேக்ல கூட 51 இயர்ஸ் ஒன் நேம் ஒன் சூப்பர் ஸ்டார்னு தர்மன் டீம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் லீடிங் ஹீரோ, அதான் சூப்பர் ஸ்டார். அபூர்வ ராகங்கள்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இன்னும் தர்மன் ஜெயிலர் டூனு கன்னிவாயி போயிட்டே இருக்கு. சோ ரஜினி சாருக்கு வந்து 51 இயர்ஸ் செலிப்ரேஷன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு அனிவர்சரி மட்டும் இல்ல, தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே ஒரு செலிப்ரேஷன் தான். So, my dear தலைவர் ஃபேன்ஸ், இந்த மூமெண்ட் உங்க மூமெண்ட் தான். தலைவர் பாட்டோட நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாம். அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு பேக் டு பேக் கேட்க போறோம். பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். Stay tuned. இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കുനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
1: கலாச்சாரம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். வெறும் 21 வயசு பையன் சாதாரணமா ஆல்பம் சாங், இண்டிபெண்ட் சாங்ல ஸ்டார்ட் பண்ணி கம்போஸ் பண்ண பாட்டுலாம் ஹிட் ஆகி இன்னைக்கு தமிழ் சினிமால தனுஷ், சூர்யா, அல்லு அர்ஜுன், எஸ்டிஆர் டாப் ஹீரோஸ் மூவிக்கு மியூசிக் பண்றாருனா ஃபியூச்சர்ல ஹாலிவுட்டுக்கும் என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால யாரோட கனவுகளையும் கலாய்க்காதீங்க. பட் ஆனஸ்ட்லி எல்லாரோட மியூசிக் டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு சில பாட்டு பிடிக்கும், சில பாட்டு பிடிக்காது. அதனால கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லும் போது நாம ஏன் தடுக்கணும்? காசா பணமா கனவு தானே கண்டு போறாங்க. நாளைக்கு சாய் பியங்கர் வந்து ஹாலிவுட்ல என்ட்ரி கொடுத்து நோலன் படத்துக்கு மியூசிக் போட்டா நமக்கு தானே பெருமை. சோ நம்ம ஷோலையும் சாய் பியங்கர் மியூசிக்கோட நம்ம ஷோவை கண்டினியூ பண்ண போறோம். அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யாஷோ.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
1: Welcome back to the show, Cinema Lovers. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபி ஷோல நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். Only on Radio Suno. நம்ம ஷோல பல சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் காலிவுட்ல. அந்த வகையில இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி பேச போறேன், ராம் அண்ட் லீலா. இந்த மூவில ரியோ ராஜ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து இனிஷியலே டைட்டில் பாத்தீங்கன்னா ராம் இன் லீலான்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்சார் பிரச்சனைனால ராம் அண்ட் லீலான்னு மாத்திட்டாங்களாம். என்னடா அது, ஒரு இன்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இந்த படத்தோட சென்சார் ப்ரொசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் ராம் இன் லீலால ஏதோ ஒரு டபுள் மீனிங் இருக்க மாதிரி அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஓகே, காசு போட்டு படம் மட்டும் ரிலீஸ் பண்ணி ஆகணும்ன்றனால ப்ரொடியூசர் வந்து டைட்டில் வந்து ராம் இன் லீலால ராம் என் லீலானு மாத்திருக்காரு. இப்போ வந்து சர்டிபிகேட்டும் கிடைச்சிருக்கு, படமும் வந்து ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. படத்துல டைட்டில் சேஞ்ச் ஆகினாலும் படத்துல இருக்க ரொமான்ஸ் அண்ட் ஸ்டோரி வந்து அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொமான்டிக் காமெடி படமா அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காரு டேரக்டர். ரியோ ராஜ் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு பொண்ணு பார்த்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனலி ட்ரெயின்ல வந்து ஹீரோயினை மீட் பண்றாராம். அதுக்கப்புறம் லவ் கிரியேட் ஆகுது, அதான் லீலா. பட் அந்த லீலாவுக்கு வந்து ஒரு கண்டிஷன், ஈவினிங் 6 மணிக்கு அப்புறமா ராம் அவங்கள மீட் பண்ண கூடாதுன்ற மாதிரி கண்டிஷன் போடுறாங்க. நடாது கட்டின பொண்டாட்டியை லவ் பண்ற பொண்ணு 6 மணிக்கு மேல வந்து பாக்குதுன்னு சொன்னா எந்த ஆம்பளைங்க பொறுத்துப்பான்ற மாதிரி தான் படத்துல வந்து சுவாரஸ்யமான ட்விஸ்ட்லாம் இருக்கு. படத்தோட ஸ்டோரியை சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை போய் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 2 பாட்டு நம்ம ஷோல வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். நிறைய சினிமா அப்டேட் காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட.

மனுஷன் எப்படி இவ்வளவு யோசிக்கிறான்ற மாதிரி ஆச்சரியமா பார்ப்போம். அதான் சங்கர் சார் படம். ஆகஸ்ட் 17th அவரோட பர்த்டே. சோ பிலேட்டடா ஹாப்பி பர்த்டே சங்கர் சார். 1993 ஜென்டில்மேன் அப்படின்ற படம் மூலமா தான் டைரக்டரா என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், பாய்ஸ், அன்னியன், சிவாஜி, எந்திரன், ஐ 2.1 போயிட்டே இருக்கு. இந்த லிஸ்ட பார்த்தாலே புரியுது, சங்கர் சருக்கு நார்மல்ன்ற ஒரு வார்த்தை டிக்ஷனரிலே கிடையாது. ஒரு சோஷியல் மெசேஜ் எடுத்தார்னா அதை மெசேஜ் ஸ்கேல்ல சொல்லுவாரு. ஒரு சாங் ஷூட் பண்ணார்னா இந்த லொகேஷன்ல ஷூட் பண்ணலாமா இல்ல வேர்ல்டு ஃபுல்லா டூர் போலாமன்ற மாதிரி தான் யோசிப்பாரு. அந்த அளவு பிரம்மாண்டமா இருக்கும். பொதுவா அவரோட படங்கள்ல வந்து பட்ஜெட் பெருசா இருந்தாலும் அழகான ஒரு சோஷியல் மெசேஜும் கண்டிப்பா இருக்கும். இந்தியன் படம் பார்க்கும்போது கரப்ஷன் பத்தி யோசிப்போம், முதல்வன் படம் பார்க்கும்போது பாலிடிக்ஸ் பத்தி யோசிப்போம், அதே மாதிரி அன்னியன் படம் பார்க்கும்போது நம்ம சொசைட்டி பத்தி யோசிப்போம். அந்த மாதிரி சினிமா மூலமா அவ்வளவு புரட்சிகள் பண்ணிருக்காரு. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் திங், சங்கர் சினிமா வேர்ல்டுல ஒரு கமன் ஃபேக்டர் இருக்கு, ட்ரீம் பிக். அதாவது பட்ஜெட் பெருசா இருக்கட்டும், கான்செப்ட் பெருசா இருக்கட்டும், ஏன் விஷுவல் கூட பெருசா இருக்கட்டும், ஆனா ஆடியன்ஸுக்கு மட்டும் என்டர்டெயின்மென்ட் வந்து கரெக்டா போய் அந்த மெசேஜோட சேர்ந்து போய் சேரும். அதான் சங்கர் சார் சினிமா. சோ ஹேப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் சங்கர் சார். அந்த சங்கர் சார் படத்துல வர மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்ட்டி நம்ம ஷோலி வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு போறோம்.

0: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
1: Welcome back, my dear makale. இது filter coffee. நான் உங்க RJ யஷு on your radio Sunoo. வீக்டேஸ் விட இந்த வீக்கெண்ட் தாங்க ரொம்ப ஸ்பீடாக ஓடுது. அதுவும் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணி 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்னா ஒரே ஒரு நாள், சில பேருக்கு 2 நாள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் கொடுக்குற ஹாப்பினஸ் தான் அடுத்த ஒர்க்கிங் டேஸுக்கு ஒரு ஃபியூலாக இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்டில் கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள், அம்மா சமையலை சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரூமில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்ல படமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதனால ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் தேடாதீங்க. ஹாப்பியாக இருந்தால் ரீசன் தன்னால் வரும். ஸோ நம்ம ஷோவில் எனக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷான அப்டேட், புது சினிமா ஸ்டோரிஸோட மீட் பண்ணலாம். ஆன்டில் தென் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜி யஷோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், பை பை, லவ் யூ ஆல்.